அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் صلاة الجامعة رحمكم الله الله أكبر